போட்டு கட்டணம் சொன்னவாடா, எந்த கட்டள சிங்க கட்டள சும்மா இருடா. ரேசில் நம்ம பாசா எந்த குதிரைக்கு எதிரி, வாட் மணி ப்ளூ காக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்லா.

0: நல்லதொரு பிறந்த யோசனைதான், நல்லதொரு பெரிய
1: சிந்தனைதான். மலையா
2: நாளை கோலம்பு கோலம்பு நொப்பி குச்சிகள் தூக்கி கொத்திய போரின் சாரி நம்பி நெட்டிச்சு சீறி பயணம்.

0: சும்மாயிருட்டில் நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய பட்டணம் சொந்தமாக்கி தொட்டி
1: கட்டுவோண்டா தூக்கி கட்டிய போரின் காரே நாங்க சீரிப்பாய்.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், பாசம் உண்மையானது, காதலின் அழகையும் அதன் மாற்றத்தையும் குறித்து பாடும் பாடல் இது. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதில் ஏதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கிவிட்டதா? இதயம் சிந்திவிட்டதா? சொல் மனமே. புதிய முகம் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்து அவர்களின் வரிகளுக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து சுஜாதா மோகன் பாடிய பாடல். இயற்கை காட்சிகள் நிறைந்த இந்த பாடல் காட்சி மிக அழகாக இருக்கும். பாடல் வரிகளும் மிக அருமையாக இருக்கும். பாடலை கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. സ്റ്റേ ട്യൂൺഡ്.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆசை சுகத்தில் தோன்றிய முட்டு, எங்க ராஜா கண்ணு, ஆயிரத்தில் ஒன்னே ஒன்னு, மண்ணிலிட்டு பின்னலிட்டு மச்சான் தந்த பிஞ்சு மொழி, நெஞ்சில் ரெண்டு தொட்டில் கட்டி பால் குடிக்கும் வண்ணைக்கு

கோவிலில் ஏற்றினால் குத்துவிளக்கு. கண்ணா, ராஜா, ஐயா, சின்னையா. இது ஒரு குடும்ப பாசமும் காதலும் நிறைந்த இனிமையான பாடல். ஆழ்கடலில் பல சிரமங்களுக்கு இடையே தேடி கண்டுபிடிக்கப்படும் அரிய முத்து போலவும், செடியின் மீது பூக்கும் மென்மையான மொட்டு போலவும், தங்களுக்கு பிறந்த குழந்தை மிகச் சிறப்பானவன், ஆயிரம் பேரில் ஒருவன் என்று பெற்றோர்கள் பாடும் பாடல் இது. வரும் வரிகள் கவியரசு கண்ணதாசன், இசை இளையராஜா, பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி. சட்டம் என் கையில் திரைப்படத்தில் பாடிய பாடலை நேயர்கள் கேட்டு மகிழுங்கள்.

0: ഓരോ ഹൃദയത്തിന്റെയും ശബ്ദം റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். கதாநாயகியை பிரிந்த கதாநாயகன் வெளிநாட்டிற்கு சென்ற காதலியை தேடிச் செல்லும் சூழ்நிலையில் உருவான ஒரு காதல் பாடல். என்னவளே அடி என்னவளே, என் இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் குலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதலன் என்ற திரைப்படத்தில் கவி பேரரசு வைரமுத்துவின் வரிகளுக்கு A.R. ரகுமான் இசையில் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல். வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இன்றும் வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. கவிஞர் வைரமுத்துவின் வரிகள் மிக அருமை, கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: സാന്ത്വനം 90.4 FM കൊല്ലത്തിന്റെ സ്വന്തം കമ്മ്യൂണിറ്റി റേഡിയോ, നാടിന്റെ ശബ്ദം, ഹൃദയത്തിന്റെ താളം.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம், உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது, பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே, நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். நம்முடைய கண்களால் பார்க்கப்படும் காட்சிகள் எப்போதும் உண்மையாக இருக்காது, அவை நம்மை ஏமாற்றிவிடும் தன்மை கொண்டவை. மனிதர்கள் செல்வத்தை கண்டவுடன் சில நேர் வழியை மறந்து விடுகிறார்கள், ஆனால் அதைவிட நன்றி மறவாத நல்ல குணமும் மனசாட்சிக்கு உண்மையாக இருப்பதுதான் ஒரு மனிதனுக்கு சிறந்த செல்வம். கவிஞர் மருதகாசியின் வரிகளுக்கு இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், TM சவுந்தரராஜன் பாடிய காலத்தால் அழியா புகழ்பெற்ற பாடல், இடம்பெற்ற திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன். கருத்துள்ள புகழ்பெற்ற பாடல், யாரிடமிருந்தும் தப்பிவிடலாம் ஆனால் கடவுளிடமிருந்து தப்பிக்கவே முடியாது. பாடலை கேட்டு ரசியுங்கள் நேயர்களே.

சுவாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க, சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே.

தரவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു റേഡിയോ സന്ദനം 90.4 FM. കേൾക്കൂ, ആസ്വദിക്കൂ. റേഡിയോ സന്ദനം 90.4 FM.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். மனித வாழ்க்கையின் வேதனைகளையும் விதி மற்றும் இறைவனின் மீதான தத்துவ கேள்விகளையும் வெளிப்படுத்தும் வகையில் இப்பாடல் அமைந்துள்ளது. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. தாய்மடியில் பிறந்தோம், தமிழ்மடியில் வளர்ந்தோம், நடிகரென மலர்ந்தோம், நாடகத்தில் கலந்தோம். சிம்லா ஸ்பெஷல் என்ற திரைப்படத்திற்கு கவிஞர் வாலி வரிகள் எழுதி MS விஸ்வநாதன் இசையமைத்து SB பாலசுப்ரமணியம் பாடிய உருக்கமான பாடல். யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சமுண்டு, பூவென்று முல்லை கண்டு புரியாமல் நின்றேன் என்று. அருமையான பாடல் வரிகள், கேட்டு மகிழுங்கள்.
2: 1, 2, 3.

0: ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்,
1: உங்கள் உமாநந்தினி.